நேற்று இது பற்றி பள்ளியுலரை கலந்து அமையுங்க சுற்றி சீட்டை கோனால பள்ளியுட்டமான சிபிசி ஒக்கே தப்தமிக்க கலோனி நாளை கோட்டிக்கிட்டு லுசி உள்ளமேலாக்கோங்கும் அக்டோபர் 15 கிட்டிங்க நூற்றியாத்துவோம் தேமட்டு சொன்னேலும் மெய்யுகுட் தமன் பிவல்லியின்னத்துக் தமக்கு சுகுசிற்குலுன்னுட் இல்நேரே பள்ளியகத்தர் தமான கிக்கத்தாலும் தாக்கும் பங்களிட்டு சொன்னேகத்து கட்டிபக் கட்டுஜெக்டி கீக்குனி தமக்கு நீங்கள் உகோசு கத்தில்லுகிட் லவுங்கனிட்டு நீவகுட் சில ஒப்பன் வின்னு நேர்த்துங்கன்னிட் உகோசு கக்காலுட தாவனிக்கு வல்லும் மீலாக் கங்கர்சினிக் கண்ணியா பிலாகத்தலங்கையுகு கிசேனே அனுகின்னு அம்மையு கண்ணன் அக்கின்னமிக் 30 மீ 50 மீ இறையத்து நேர்த்து கிசேனே வண்ணமிக் 50 மீ 70 மீ உகத்தலும் நேர்த்து உள்ளாக் நீல சொன்னிங்க 6 திகிரச்சுவாக் கண்ணியா பிலாகத்தலும் அக்கின்னமிக் 30 மீ 50 மீ அனுகின் நேர்த்து கிசேனே வண்ணமிக் 50 மீ 70 மீ இறையத்து நேர்மையு உள்ளாங்குயுக் நீல சொன்னிங்க 6 அவ்வேட் சகின்னு உயகத்த நேர்த்துக்கு சேன கண்ணியா பிலாகத்தலும் நேர்த்துகூடகின்னமி டுவனமிக் அனுகிலுனிக்கு சேன ஒன்னமிக் 40 மிக் 60 மீறஜலும் நேர்த்து தமான குலானி நில்ல சுன்ன கங்கிலுனி ஒப்போன கங்கிலுனி 0 மீன் நேர்த்துக் அம்மலு இல்லுலிகாத்துக் நுவுயலுனி கண்ணியா பிலாகத்த நேர்த்துக் அகின்னமிக் 40 மிக் 60 மூட் அனுகின்ன கல்லுனிக்கு சேனி 60 மிக் 80 மீறத்தலும் நேர்த்துகூ உள்ளாப்பசிக் நில்ல சொன்னிங்க 6 அம்மலு கமனிட்டுவாக் நுவுயலுனி தேமா கண்ணியா பிலாகத்த நேர்மஜுக் ஒன்னமிக் 40 மிக் 60 மூ அனுகின்ன கல்லுனி கிசேனி 60 மிக் 80 மூக்கத்தலும் நேர்த்துகூ உள்ளாங்குயுக் நில்ல சொன்னிங்க 7 சல்லக் சக்கனில் நுவுய நேர்த்து கிசேன கண்ணியா பிலாகத்தலும் நேர்ந்தகத்தவசு அம்மையுக் ஒன்னமிக் 20 மிக் அனுகின் நேர்த்து கிசேனி 40 மிக் 60 மிக் அஜகத்தலும் நேர்கில்லுனி நில்ல சொன்னிங்க 9 அம்ம நவுயானி கண்ணி உன் கண்ணங்க கண்ணில பள்ளிய நேர்த்துக் உன்னுசக் அனுகினிங்க ஒன்னமிக் 30 மிக் 50 மிக் பலவுள்ளுனி தமானி நில்ல சொன்னிங்க 9 கிசேனி உன்னு கண்ணுள்ளுனி ஒன்னமிக் 30 மிக் 50 மிக் அஜப்பல்லுனி 50 மிக் ஆகே ஒன்னமிக் 70 மிக் 90 மிக் கட்டலும் நேர்த்துக் உன்னு கவியமனியாக சுத்தாவனி நவுயானி அமேகலுட்டூட்டேக் சகின்னர்லு நுவுய நேர்த்துக் ஒன்னமி 50 மிக் 70 மிக் அனுகினகல் நேர்த்து நிக்கிசேனு உன்னுசக் தமானி 30 மிக் 50 மிக் அஜலும் நேர்த்துக் நில்ல சொன்னிங்க 11 குவாருக் நுவுய நேர்த்துக் கண்ணியா பிலாகத்தலு இல கண்ணிலப்பல்லே நேர்த்துக் அனுகு இலப்பல்லே நுளில்லு அக்கின்னமிக் 40 மிக் 60 மிக் கத்த நேர்த்துக் கிசேனி ஒன்னமிக் 50 மிக் 70 மிக் கத்தலும் நேர்த்துக் உன்னுசக் நில்ல சொன்னிங்க 4 தலர்ஜுவனிட் நுவியலுனு கண்ணே பிலாகத்தனேர்த்துக் அகின்னமிக் அனுகினி கல்லுனி அக்கிலி அசித் கண்ணே கத்தலனேர்த்துங்கள உள்ளாக் அனுகிலனேர்த்து ஒன்னமிக் 40 மிக் 60 முட்டிக்கு கத்தலுனி கிசேனி ஒன்னமிக் 50 மிக் 70 மிக் அகிலனேர்த்துக் உள்ளாங்கயுக் நில்ல சொன்னிங்க 7 அம்மா ஒர்சுக் டூமி நுவியலுனு கண்ணே பிலாகத்தனேர்த்து இல கண்ணே கத்தலனேர்த்துகோக் அனுகினிங்க ஒன்னமிக் 40 மிக் 60 மிக் பலவுள்ளுனி கிசேனி அனுகினிங்க 70 மிக் 90 முட்டிக்கு கத்தலிங்க சும்மா கவஜிமனியாகசி அனுகி கிள்ளிவால நேர்த்துகளவாக உன்னுசக் 50 மிக் 70 மிக் கத்தலுள்ளுனி நில்ல சொன்னிங்க 4 நமிட்டுவின் அனுகில அனுகினியாக பலுத்துங்க தமான கிக்கத்தாலும் மிட்டுவின் நாமிட்டு தாமனித்த கிவல்லம் மிட்டு கண்ணத்து விஜயகால ஒரு சீலங்க அனுகி கத்த நேர்த்துவிட்டு தேமேலிங்க தேமே கத்த தன்னையாலும் மிகத்தகை தேமையிலான் நிற்கு டேஞ்சர் சிட்டி சத்தியவம் மிக் தமக்குவா கிட்டுங்கின்னு கினி கத்தப்பம் மட்டு நமிட்டுவின நுணவும் பயறு விசனில்லு உடக்கியு பிவட்டுட்டி தக்கனையாட்டு நுபிலுவாட்டு மிளகையாக்காரியோயுனுட் உபலனு இல்நேரத்துனுன் இம்மக்காலு கைநுட்டிட்டுனேட் இல்நேரத்திட்டுனேட் கினிசியங்குள்ளு திட்டுங்க குழுங்கின்னு உள்ளுமிலே கக்கட்டுக்காக நேரத்து தமசிமிங்க பிவல்லிய உடவல்லியுமிக் தமான கிக்கத்தனி முட் மான ஈவ க்ரோவ்ஸ் தான் அங்கையொக்காரியோயுக் சொகுசிலகினமும் மக்குட்டுனுட் அம்மாலு திமிமித்திகுட் அயோகுட்டு கப்பட்டுனு கக்கிவா கட்டுச்சகத்திகிக்குன்னிட் இவ உள்ளாக்குட் துங்க சுட்டியாகின்